சாந்தகுருசே அடையாளமென் அபசதுரங்கில் அபகலவா தேவா அபகேதமி சுவாமினி பிதாகி புத்திராகி ஸ்ரீதி சாந்தி.

0: சாதுக்து, சாதுக்டதாவு ஆகீம்து, ஆகீம்டதாவு எலியுத்து, எலியுத்டதாவு எலியாசர்து, எலியாசர்டதாவு மத்தாந்து, மத்தாண்டதாவு ஜாக்கோப்து, ஜாக்கோப்டதாவு மரியதுமீகே புருஷாவு ஜோசெப்து உபன்னோய. மரியதுமீகின் கிறிஸ்துஸ் நம்மு ஜேசுஸ் வான்சே உபன்சேக. மெசே ஆப்ரஹாம் பட்டன் தாவீத் தக்வா பரம்பரா சியல்ல தச சதரகி. தாவீத் பட்டன் பபிலோனியே விப்ரவாச கதவீம தக்வா பரம்பரா தச சதரகி. பபிலோனியே விப்ரவாச கதவீமே காலே பட்டன் கிறிஸ்துன் வான்சே தக்வா பரம்பரா தச சதரகி. யேசுஸ் கிறிஸ்துன் வான்சேகே உபத சிதுவூயே மெசேய. உன்வான்சேகே மேனியன்னு மரியதுமி ஜோசெப்ஹா விவாஹகிவிசகென சிட்டியதி ஓன் எக்வன்ன பெர சுத்தாத்மியானன் அனுஹசின் ஏ கேப் கென சிட்டின பவ தெனகன்னாலதி. ஏகே சுவாமி புருஷாவன ஜோசெப் சத்புருஷேகு ஊபெவின் ஐய பிரசித்தியே நிந்தாவட்ட நுபமுனுவன அதாசின் ரஹசின் ஐய அத்தர தமன்ன சிதாகத்தேய. ஏஹெத் ஓஹு மே காரணே கென கல்பனா கரமின் சிட்டியதி சுவாமின் வஹன்சேகே தூதயெக் சிஹினேக்கின் ஓஹுட தர்ஷனே வி,
1: தாவீதுகே புத் ஜோசெப் ஒபே பிரிந்தவன மரியா பாவா கனட பிய நோவன்ன மந்த ஏ கேப் கென ஏத்தே சுத்தாத்மியனன் அனுஹாசினி ஏ புதேகு பிஹிகரன்னிய உன் வஹன்சேட ஜேசுஸ் யன நாமிய தேபியுதுய மந்த சிய செனக ஓன்கே பாபோலின் முதாலன்னே எதுமா நோய.
0: மே சியல்ல சிதுவூயே சுவாமின் வஹான்சே திவசிவரையா லவா கியவூ கீம இட்டுவன பினிசைய. எனம்
2: மென்ன கன்யாவ கப்கென புதகு பிஹி கரன்னீய உன் வஹான்சேட இம்மானுவேல் யன நாமய தபனு ஏத
0: யன்வய. ஏ நாமே அர்த்தே நம் திவ்யன் வஹான்சே அப்ப சமகிய யனுய். ஜோசப் நிந்தின் அவதி ஊவிட்டு சுவாமின் வஹான்சேகே தூதயா ஓட்ட அணுக்கல லெச சிய பிருந்த கந்தாகின கியேய. ஏத் ஐயட புத்ரியா லபெனதுரு ஓ ஐய சமக சஹவாசே நொயதினி.

i dore ni mamie i riteligie kaashtak u mihi katate ama dahar edahelini bindu bindu daham mihir hadpina meru sore karai dorin dor patruwa pahan karana hadmandale kan kalu ras gangule ஓ ஏ வெனக்கப்னவு ஒப்பு திமுத்து ரேடியோவு